0: ஆமாடா. பேசாவா?
1: ஆமாடா, ஃபர்ஸ்ட் செண்ட் ஆவா.
0: Hello, first class flight. First alarm, traffic accident, snow in Trappen. Minor fluid spill, police and just John in attendance. Expect to be here 30 minutes, over.